0: வானொலி நேயர்களுக்கு என் உளம் நிறைந்த திங்கட்கிழமை தித்திக்கும் மத்திய வணக்கம். திங்கட்கிழமை தோறும் மத்திய நேரத்தில் ஒளிபரப்பாகி வரும் உங்கள் முக்கால் மணி நேர நிகழ்ச்சியை கேட்பீர்கள். உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி
1: வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.

இன்றைக்கு மே மாதம் மே மாதத்தின் 25ஆம் தேதி தமிழ் மாதத்தின் அதாவது நம் நாளின் மாதத்தின் வைகாசி மாதத்தின் 11ஆம் நாள். கடவுள் அன்புருவானவர், பெரும் கருணையாளர். இதோ முதலில் உங்களுக்காக கடவுள் வாழ்த்து.

0: பலம்
1: சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் பிரசன்ஸ் ஐபிசி பக்தியின் ஆடி பரவசம் 2023
2: உலக உயிர்கள் அனைத்தும் இன்புற்று வாழ வேண்டும். எல்லோரும் எப்பொழுதும் எல்லா வளமும் பெறுவோம். விநாயகனே பாட நான் என்ன தவம் செய்தேன். பக்தி மிகவும் விநாயகனை போற்றும் பழம் பாடலை கேட்போமா?

மேலானவரே அதிலும் இறைவனே சரணடைந்து விடுதல் மிக மிக உயர்ந்த வழி. தமிழ் மாதங்களில் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி மகத்துவம் உள்ளது. தமிழ் மாதங்களில் இரண்டாவது மாதமாக வரும் வைகாசி மாதம் இம்மாதம் என்றும் சொல்லும் பொழுதே முருகப்பெருமான் அவதரித்த வைகாசி விசாக காவடி திருவிழா நாள் நினைவுக்கு வரும். விசாக நட்சத்திரம் ஒன்றுதான் முருகப்பெருமான் அவதரித்தார். ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாத பௌர்ணமி அன்று ஒரே நாளில் வரும் என்பது குறிப்பிடத்தக்கது.

விசாக நட்சத்திரமும் வைகாசி பௌர்ணமியும் இனியும் இத்திருநாளில் ஆறுமுக அவதரித்தார் என்பது ஐதீகம். திருமுருகனை போற்றும் திட்டிக்கும் பாடல்கள். இதோ பழம்பெரும் பாடகர் டி எம் சௌந்தரராசன் அவர்கள் குரலில் வரும் திருமுருகனை போற்றும் பழம் பாடல்களை இடம்பெறும். மனம் கனிந்தே நீ அருள் புரிவாய், மனிதனின் மனமே மாயம் மால்மருகின் மருகன் அருளில் மலரும்.

வைகாசி விசாக திருநாள் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். நாம் வழங்கி வரும் சிறப்பு நிகழ்ச்சி தொடர்ந்தும் இன்னும் ஒரு பாடலை கேட்கலாம். சிங்காரவேலனே தேவா, சிங்காரவேலன் சிவசக்தி பாலன் சிந்தை மகிழும் மாங்காத தெய்வம் மாலையின் ஜோதி தத்துவம் புகட்டினும் உத்தம ரூபன் நற்றமிழ் தந்திடும் முத்தமிழ் வேந்தன் தமிழ் என்னும் அமுதத்தை காத்த தமிழ் கலவுள் முருகப்பெருமானே உள்ளன் போடு வாழ்த்தி வணங்குவோம்.

0: அரட்டுப்பால் இன்றைய குரல் வான் சிறப்பு த பிளெஸிங் ஆஃப் ரெயின். வான் என்று உலகம் வழங்கி வருவதால்தான் அமிர்தம் என்றனர் து பாற்று. பொருள் மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருவதால் மழையானது உலகத்து வாழும் உயிர்களுக்கு அமிர்தம் என்று உணர்த்தக்கதாகும் என்பதே இதன் பொருளாகும். Translation, that is, by the continuance of rain, the world is preserved in existence. It is therefore worthy to be called ambrosia.
1: வாருங்கள் நீங்கள் இக்குறப்பாக்களை வான் சிறப்பு என்னும் பாலட் வாட் அவர்கள் இசையமைப்பில் அமைந்துள்ள குறப்பாக்களை வான் சிறப்பு.
2: வான் சிறப்பு

0: nourriture pour ceux qui n'en ont besoin et leur est elle-même une nourriture.
1: வெண்ணின்று போய் பின்விரி நீர்வி என் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி.
0: Si le ciel retenait la pluie, la faim régnerait en ce vaste monde, entouré par l'immense océan, et le torturerait.
2: ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால்.
0: Si la pluie, source de richesse, arrivait à faire défaut, le laboureur ne pourrait plus faire travailler sa charrue. Sans pluie, point d'agriculture.
3: கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மழை.
0: Ruiner des fortunes établies, rétablir des fortunes ruinées, tout cela, la pluie peut le faire.
4: விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்ற ஆங்கி பசும் புல் தலை காண்பு அரிது.
0: À moins que les nuages ne laissent tomber leurs gouttes,

0: serait impossible de trouver même un brin d'herbe verte.
1: நெடும் கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்கதாகிவிடும்.
0: Même ce vaste océan perdrait de son volume si les nuages ne lui rendaient pas ce qu'ils lui prennent.
2: சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் பறக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு.
0: Si le ciel s'asséchait, il n'y aurait plus ici-bas ni fête ni culte des dieux.
3: தானம் தவம் இரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வழங்காதெனின்.
0: Il n'y aurait plus ni charité ni pénitence en ce vaste monde si le ciel ne dispensait plus la pluie.
1: நீர் இன்று அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வான் இன்று அமையாது ஒழுக்கு.
0: Puisqu'il est dit que sans eau ce monde ne peut exister, sans la pluie, aucun devoir n'est possible. On ne peut remplir ses devoirs que si l'on est en vie. L'existence et la bonne marche de ce monde dépendent donc de la pluie.
4: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி
5: உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சியை தொடர்கிறது. அன்றைக்கும் நியவை, இன்றைக்கும் நியவை, என்றும் நியவை. திரைப்பட வரிசையில் அன்பு, அக்கறை, அரவணைப்பு, பாசம், நேரம், தியாகம் என எல்லா உணர்வுகளையும் ஒரே இடத்தில் பெற முடிந்தால் அதுதான் உண்மையான வாழும் கடவுள் அம்மா.

ஊக்கமூட்டும் தன்னம்பிக்கை, முடியாது என்று சொல்வது மூட நம்பிக்கை, முடியுமா என்று கேட்பது அவ நம்பிக்கை, முடியும் என்றும் சொல்வதே தன்னம்பிக்கை. என் செல்ல கண்ணம்மா, தாய்க்கு ஒரு தாலாட்டு படத்து பாட்டுக்கு பிறகு வருவது வெற்றிவேல் சக்திவேல் படத்து பாடல் கேட்டுக்கொண்டிருப்பது.

நாங்கள் நிகழ்ச்சியில் 26வது பாடல் இது. சொல்லம்மா சொல்லம்மா. ஆம், இனிமா இனிமையான பாடலுடன் உங்கள் இன்றைய மங்கையருளி நிகழ்ச்சி நிறைவு பெற உள்ளது. நாம் உங்களை நாளைக்கு நாம் உங்களை மீண்டும் நிச்சயமாக நாம் உங்களை மீண்டும் சந்திப்பேன். அதுவரையில் உங்கள் அனைவருக்கும் என்னும் நிறைந்த வணக்கம். நம் நிகழ்ச்சிக்கு பிறகு அன்பர் ராத்னா அவர்கள் வழங்கும் குஜராத்தி மொழி நிகழ்ச்சி இடம்பெறும். நன்றி, வணக்கம்.

வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விருப்பமான இசை அருவி எனும் நிகழ்ச்சி. வைகாசி விசாகம் காவடியை முன்னிட்டு முருகனை போற்றும் பாடலை கேட்போமாக.

இன்றைய முதல் வேலை நாளை முடித்துவிட்டு திரும்பும் நேயர்களே, திங்கக்கிழமை என்பது பலருக்கு சவாலாக இருக்கலாம். ஆனால் உழைப்பவரே உயர்ந்தவர். ஆகவே அடுத்த பாடல் உங்களுக்காக.

வைகாசி விசாகம் நாம் ஏன் கொண்டாடுகிறோம் என்பதை நேற்று நீங்கள் கேட்டிருப்பீர்கள். வைகாசி விசாகம் 10 நாள் விரதத்தை மேற்கொண்டு முருகனை வணங்குவோம். அதுவே நமக்கு நல்ல மன அமைதியை தரும். அடுத்த பாடலை கேளுங்கள்.

விரத வேளையில் ஓம் சரவணபவ என்று ஆறெழுத்து மந்திரத்தை மனதிற்குள் உச்சரிக்க மறக்காதீர்கள். இது உங்கள் பயணத்தை நோக்கி பெரும் நம்பிக்கையையும் வீட்டில் இருப்பவர்களுக்கு முருகனுக்கு பால் அல்லது தேன் அபிஷேகம் செய்து கர்தசஷ்டி கவசத்தை வாசிப்பதால் நம் மனதிற்கு அமைதியை கிடைக்கும். முருகனை போற்றும் பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: வானொலி நேயர்களே, இசை அருவி எனும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் புவனேஸ்வரி.
1: விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை